சாகர்தங் சாஸ்திரம் ஜாகர்தங் ஜாரே சாகர்தங் சாஸ்திரம் ஜாகர்தங் ஜாரே சஸ்திர இக்க தூஜே தே ஜாடதே நே இக்க தூஜே தே வார் கர்தே ஜோதே சாகர்தங் சாஸ்திரம் ஜாகர்தங் ஜாரே சாகர்தங் சாஸ்திரம் ஜாகர்தங் ஜாரே பாகர்தங் தீரன் தாகர்தங் தக்காரே பாகர்தங் தீரன் தாகர்தங் தக்காரே நாகர்தங் நகாரே பாகர்தங் பாக்கே பாக்கே நாகர்தங் நகாரே.